மானுக்கு பகுத்து வராகு குரு கிரந்த சாஹிபியுதத பந்தோ கரியனுராகு ஸ்ரீ குரு சபத கமாய ஜன ஜீத்தே பஞ்ச விகார தென் சந்தன் கோ வந்தனா சிர் சரணன் பார தாரு

அகங்காரம் பாபாத்மா மித்திரம் தயந்த் சத்தரம் திருணந்த் அனைக்கு மாயா விஸ்தீரனே ஆவந்த் ஜாவந்த் தகந்த ஜீயா துக் சுக் பஹு போகணே பரம்.